0: ராமன் நகாணிகர் நல்லாடு பாரி பொருளோடு பதவனினாரு அஞ்சாது இரு ராகஜானுடு பிர்சே மாத்திரவத்து மகாமல்ல பண்டித்தேரு வன்பினியான அர்த்தமால் தோண்டே உருளஞ்சி பாத்திர உண்டு பதவன் பினாறு பாகவத்தேருந்து
1: அந்து
0: பாகவத்தேர் பண்டதாத பகாரோ பகவத் பக்த ககாரோ கர்ப்பவர்ஜித தகாரோ தத்துவ நிர்ணய வகாரோ வாக் பாட்டேச் இது கொத்தித்தினாரு பாகவத்தேர் அது
1: சங்கீத ஜானபோடு
0: காலி பதவனியர மாத்திர கொத்தித்துண்டையா வந்து சங்கீத ஜானத ஒட்டிகே விஷய ஜான லாபோடா
1: இரு
0: விஷய ஜான இத்தி நேர்தாத்திரனே கொஞ்சம் பதனு பாரி பொருளோடு பந்தி நேர்தாத்திரன் லோக லோக பிறகு பதத்த குட்டு திருநக்கலிகே தெரிவு சரா கா மா பா த நீ இ சப்த சொரல் அதஞ்சி ராகல குட்டோடு உண்டான அவன் தெரிவு நான் குட்டு அர்த்தமல் தொந்து பதபன் பினஞ்சின ஆ தாக்கத்து மல்லவு நு என்ன யோகா
1: எங்கு தெய்வான கிரகடு பத்தனவு
0: அந்த நு இருந்த சித்தி அண்ட இரு பத பண்ணி நேர்தாத்திர என்ன யோகா பாக்ய இத்த பெளகுண்டு பந்தி அந்த தெரிய
1: என்ன பதனு கட்டு வந்து நிக்குதால
0: சுவாமி
1: ஓ
0: என்ன அபேட்சதாத பண்ண இரன் இடமுட்டல் எப்படாய் நேர்தாத்திர இரு மூலா தீபகராகத பதபனோடு
1: ஓஹோ
0: ஆதே அத்து என்ன உத்தேசலாய் தொட்டி ஈடேரோடு வன்பினாசே
1: ராஜகுமாரி ஊரெடுக்க முல்பாண்டு தூரோடு என்ன பதவியை கேட்டா இனி கனக என்ன பாயிடு குடோரா தீபக ராக மாறோடு கேரோடு காசை
0: அரமனை பூர தீப பிளகு
1: கொஞ்சம் கலாக்காரகு.

அஞ்சினே கவி துளு கவி அருணாப்ஜன் நங்க திகதினெட்டு அருணாப்ஜன மகாபாரத பாரி விசேஷவாங்க நினைச்சன பூர்ண பரிபூர்ண காவியம் ஆயிட்டு அவன் மகாகாவிய பண்டத்த பதினெடுமா வர்ணன பேத்தபேத்த சந்தோபத்தவாய் நஞ்சின அம்ச ஷட்பதி விருத்த ஷட்பதிலு மாத ஷட்பதில கலசந்து ஆறு காவியன பரித்தேரு ஆயிட்டு நம்ம சுருட்டு என்னதினி அருணாப்ஜன மகாபாரத்தனே மூல காவியந்தா ஆ கிரந்தத கடேட்டு ஒஞ்சி கர்ண பர்வா பன்பின ஒஞ்சி குடுஞ்சி கிருத்தி அவு ஹரியப்ப பரித்தின ஆண்ட ஆ புக்கு தொட்டிக்கு தீதி நிறுத்தார ஐத்தனே பாகாந்த ஜன தெரியுந்து தெரிக்க அஞ்சாது அவு ஐடுதல தும்பு புட்டுதின் ஈ கர்ண பர்வா பந்துக்கு

0: फटाफट।
1: रेडियो सारंग 107.8 FM।
2: பொண்ண நொஞ்சி தூயர போய மத்மே ஆவடுந்து பொண்ணர் நொஞ்சி தூயர போய மத்மே